不要不要不要在黑那么怕在我们要说你无论的要我说你的我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要说你的话我们要在耶稣的那里耶有的不是在耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的那里耶稣的me me ni bi bi biara me mo di ba ko pa na ma je na to on Jesus hey me say on Jesus yay on ya bra me so na se nya ko po hey ma ya pe da se nya ko po as ye pe da na o me da ni hu ni actually hallelujah